0: ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ
1: ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ
2: ལབྲལ བེགུ ཉོ་ཡ་ ད ལབཅེ ཉོ་ཡ་ ཆེ དེ་ནེ ངེན་པ ཉོ་ཡ་ ཁབ་རི་ཡ་ ཨོ་མ་ད ཆ་ཆེ ཆ་ཆེ ཆོ་ཡ་ ཁོ་ཅེ ཉོ་ཡ་ རི་
1: ཆུ་ཞུང་ ཁུ་གི གེན་ཁུ་གེ་ནི ཀའོ་ཧུང་ཡེ་ ཡིན་ཤི ཆེ་གོ་བི་རིམ་ཤི ཆོ་ཆོ་དེ གུ་གུ་ ཡོ་པ་ཤི ཨ་ཇ་ཞུ་ལ་གི ཆོ་བེན་ན ལབཇོར ཆེ་གོ་ར ཐེན་ག་ཤུ་བེ ཞུ་རིན་ཤི ཁོ་མེན་སེམ་ན ཐུ་གི་ཁེ དེ་ཡ་ཞེན་དིབ་སུ་ཕུ་ཡེ ངུ་དང་ངོ་བ་ན Loma tsu lakbay na ju gup aja xu la ki rogyur che kwe ngay be loma teta la rengi ki roba chenpyu che tu bar tu nyi chenpo ten du nyam. Mirin war simdun digu ki chongu choru nyi be nyam ju xe be digu xe kwen chor xu. Tenyan digu digu jing ne rengi la kepa chun tu bla nyi ne rakbe kepa le lobgyur xen di pyu jo. Ma se digu di kepa yungu ye gup ki zhe yu namra yin be lue kepa yu sir.
2: སེ་ལ་ ཆི་གེ་གེ་གེ་གུ་ཏི ཡོབ་ཤེ་ཏ་ཡོ་སུ་རི ལོ་གང་ཆེ་མ་ད་ ཤུང་ལམ་མང་པོ་སུ་གུ་ཡོབ་ད་ ཤུང་ལམ་ལ་མ་ཆོ་ཆི་གུ་ཡོ་སུ་རི མ་ཆོ་ཁ་ཟེ་གེ་ཆེ་ན་ཁེ་པོ་ཐི་ཟེ་གེ་ ཆོ་ཡོ་སུ་རི
1: སིམ་དེ་དི་གུ་གི ཅི་ཡབ་གེན་གུ་ཝ་ ཀའོ་ཁུང་ཡན་གི་ཚང་མ་ར དེ་གོང་ལ་ ཉི་བེ་ཉམ་ཇུ་དི་གུ་ ཤུ་སིམ་པ་ཚང་མ་ར ད་ཅ ཁེ་པོ་ཆེ་མ་ར་སིམ་པ་རེས་
2: Pena majo chinyin yinba yinna, tuangma rengi khari chinyin yinba da, tanda dikbyo naa la majo khari chie yue me, tando kebo kazi ra yue me, chokbyo naa lo la, changma siya takju siya du.
1: Tuangma chana, jibien kuna chie ne, ewe lo maro roba chi nyambe, aja xu la ki, chokbyo naa, mi mangu shiki kebo ra chung sewa kowe, rimshin kumensim la, yugui chimu tip. Wenjang kumensim su, ngarshin tuangne yue be, kazu shik da nyamne, te naa majo nyung xie che.
2: Tuangma... Manjo gor ni dong sumje sibje zizi majo chebi sago je du du kebo gor ni gil hak zizi du kebo di unen chimri
1: sago jik le ma song war kebo rak be te ngang du yue be tong liang chang ma ya da li kebo che we lu di wa pomyo sem gi sum ni cha wa za do ru du song we majo che je ru tong go zu te de ngang majo gor chi chu zul ha si
2: 你听我开始切比忙学了听几个国庆艺术学习切比自己这样了到我今年了你不得杀过竟然老用的马子的开包多么接老用的我呢陆地前不写的多陆地顶着有的母体提干了满就切过去的马子的开包你们都抵纳了母体满就切听这些切参谋了听说
1: kibaw tokzam raji, aja xu laji, mwishi zide dingne, gor chi kaxie maan dunme, digwe ding, gyunje mebar kibaw cheche zhuwa de biyu chengshi tongwe, kome lariyan kongge ma zi kibaw da je, de ding ma zhuwa sabache.
2: Maang che dunme, kibaw chunbu di changma lamsen dunje karche ure, gor chi jing yi zi dun, yang dine kibaw da ma zi nyamdo di na ma zhuwa chewi, chi jik dun dine yang tepsi danje, di na, nimbye chi kashi kibze nyubi.
1: Kibwa chizam rakchi, aja xu la ji, rengi ji kwa chi kya riwe kama tiyan tamar cha.
2: Ya tubu duge si tibi, kaze ya nyanyi basigi, chi nishu ya nyanyi silabi, ya chogri sigi, ani nge kengzin di tamar cha bi.
1: Aja xu la ji, nasam dungdu, kibde morangi kengzin tamar cha kwenye ni, jingne rengi la kibwa tiwe chewa si rakchi ima ta, nyine genguwa kao hong yen ki xo kinshi mu pao cha.
2: 但是呢，地归多，麻雀七岁就给你搞后面，没让这四个多事儿。地这是六三，我本地个亚比，地这是钱，我那听不熟。但两个地，四十四十修不切熟，中这地这就用呀，长嘛米看了年差熟。
1: 阿家徐拉吉麻雀七八天了，今年人年了，开包一百卡了，七千多老干他，明干就有了呀，偏多呢，偏啊，结果年初几团食热呀。 Aja xu la dan sim zun jibu mi nyuwa xik yu. Aja duan la dan te dar yi. Kome teng tangburu jing nu nyam ju di guru ma jo teng tangbu che be nyuwa sebu chen ji yu.
2: Konzo nga namda di de je on jo che ju. Nge de xu gu me ngang we me slo bi.
1: Tezo ngang zang du gup aja duan la gi Chongmyo lariyan chige du logan tan mengan yegyuru majo cheche yinbe. Kepo chimu yu senne, jingnu nyamchwe dikbu namdra ngoto che.
2: Koro nga don yegyo majo chebi na kepo koro. Nga gyudu che zangye majo chebi. Nga re chongmyo yiji os shigyo, kaba le sangwe angja me. Nga wana rangi jingyo shuta slubi.
1: Majo che ne sago chikya ma songwara aja don lala kepo koro nga pya shang.
2: 我们这开包日个月把通员阿家断了一家麻雀起修切切当。公安局的段亚拉木就第一干了，我杨家哥哦，我当爷爷麻雀切皮。比不能让别开包铁道，阿家断了一家，妈妈端把了，后面母就铁道麻雀切不的，铁道俺后面金女娘家的不如，全都麻雀过了亲，你就争一切。开包的呢，过了几段让木就第一干了。
1: 万卷女不起眼前边，
2: 哦，端着学问能行留下。看住，结果幺二四那边学过，我有在地那万卷前边。
1: 阿家断了几档位嘛在哪？过七九后面教育准备那个年要一没事。
2: 我根据学长去的中部大马下边，大家根据的人当过七九人，我人当的我不要边。
1: 隔壁阿家断了就教育讲科目了，开包期末第一位，那么着越是一马的，这样那样都挺贵钱。你那样隔壁的科目老师其他车家那会儿早晚的住个没？
2: 隔壁的那会儿早晚的住个没？看到端着学问能写一下。
1: 阿家断了，军都马家的了，桃山还真什么约的，铁矿都马家给陆地那座朋友约讲，科目开连早晚的前面了，光过了样早晚的朋友们。
0: 伊那样，他们这边移民多，因为阿家断了铁的以前呢，马家的路没给我们多年。就按照外交去个人，顶着各个等个人，三三么就，给这不操作起来给那个各个等个人肯定生个人。这篇策划下，就跟看起个，身边差不多些天，同埋经常就被罗马亚罗宾现代比喻，这篇差不多些人。 他的迷茫入亲切，切我提，他们这篇呢，开播过程结局，没有建立下求生现象。但提出呢，没看几个，他们人应该满脚切别，么子粗热特别不谈。眼看几个，我朋友也不谈，看不，他们也下不来手，没有多入去看不别，没提满脚切眼，几个一点也不占。
1: 也没看几个满脚七六七八台端起，他们马子太阳，粗山阿勇三百三十几个一年约不着。马脚七百，村民马脚七，单位门门家族都有一。下面这边三月七号的，广东居民有句康熙句，听不就是来在呢？老表的有句西北，对着金表休息月。
2: 明年我来金牛两句低谷路马脚七根没长，加新一百，各地的低谷地的生育率低一百，年端下呢，脱轨七毛多。团体的高红颜呢，差些点不明路的这些就。啊，看是差些点不明路是，嗯，俺这马脚七是差这的，大伯呀，这我切脱明路是的。脱轨七毛多别忘记马脚偏见七根长面三十，俺这七毛随心，闽南就吹多，俺这七月他们那做就。
1: 听人语，声音哥哥怕念出下，学长，迷茫不急，改就改。今年声音高级别，他个七通名度。第五天，哪里啊？他个七门度别，马家七根芒果西个，他说人力了，光过了跑步线别，车都有点人多把的年生学。观众阿里啊，新端第九，超过三亚的这里学不赢。第七跑对亚的这是，学过超过的高级别，马家七不提，端头个名度是给。年初交流，年到别，他们大家七个。
3: 俺这跑跟铁大厂嘛，穷鬼吃怎么跑药的？俺不然过去感谢你，吃家了什么样穷？嗯，到底就是那，哪只的，他铁怎么些？过去感谢端过的，有人不少些。俺这朋友忙大些干，他们几个，年到别，对不对呢？这边的名多呢，有种给我点不行。
4: 要种了呀，俺儿子当那米色的铁柱，顺便要的生计。这个他妈第一兄弟春运是多个些，但是天中央是个些，米色的铁柱你不得了呀，钞票哪里呀，没忙不过呀。顺便呀，就是那外头打的春运节呀，到那让外头开出个托儿园，那要种给人不听，得这个托儿的，得托儿开不回来来托儿些。
1: 目的大家先别，人多别。 심든 디규 예배 원조 제배 진우 냠주 디구 시바 데레 팀게 녀석이 도시 대유 바신도 주 대한 당도 인도배 권주 시고 비림시 네바르도 초바 디부타 매장 강삼